யாய் உறவு வாலிகாய் இயே கோ தீனா தோ காயே போலோத் இயே கோ தீனா தோ காயே போலோ தோ சாத்தோ பாவு ஜோவாத் உறவு சாத்தோ பாவு ஜோவாத் இ தூ சூதா தோ கருந்தே போலோத் तू चबूता तो करुंदे बोलो तो बाली गाँव राके आए प्रभु बाली गाँव राके आए।

பொறவு பீலாலோகோத்தோவாய். இஜுமா காஜே தோ சோலியேவே, இஜுமா காஜே தோ சோலியேவே, ஜே பாலி கௌராத்தோவாய் பொறவு பாலி கௌராத்தோவாய்.

அறார் பொறவு காயேயாக்கலகார இக்கட்டியா சாங்கே தோ நேவும் போலத் எக்கட்டியா சாங்கே தோ நேவும் போலோத்தோ பாயி வீதா தோமன் பொறவு பாயி வீதா தோமன் இக்கட்டியா சாங்கே தோ ஊட்டன கேலா இ கட்டியா சாங்கே தோ ஊட்டன கேலா ஜே போன தருண ஜாசத் பொறவு போன தருண ஜாசத் இ ஜாவத்த ஜா

வாய் உறவு பாலி கௌராத்தோவார். இகரே போலே தோயில மோனே, இகரே போலே தோயில மோனே.

புறவு பரவதி ராணியானே. இராஜோதோரு நோ காசதயவே, இதேசோதோரு நோ காசதயவே, ஜெய மகாதேவோ தோவாத் புறவு பரவதி ராணி தோவாய். இக்கிட்ல தினா தோ ஹோலி ஏவே, இக்கிட்ல தினா தோ ஹோலி ஏவே, ஜெய ராஜோதோரு நோ காவோத் புறவு தேசோதோரு நோ காவோத். இச்சோயே மோயே நா ஹோயே ஏவே, இச்சோயே மோயே நா ஹோயே ஏவே, ஜெய போரகாரோ ஹோயே புறவு போரகாரோ ஹோயே. இயே கோ தீனோ தோ காயே போலே, இயே கோ தீனோ தோ காயே போலே, ஜெய புடா மகாதேவோ தோவாத் புறவு புடா மகாதேவோ தோவாத்.